இசையசி தாஞ்சக்கி பகலோனா குட் ஆஃப்டர்நூன் லேடிஸ் லைஃப் ஒனிங் ப்ரோக்ராம் சந்தோக் ஜபா மதாங்க சிதலோஜரே டிரான்ஸ்மிஷன் அசிகே இன்ஜினியர் ஆன் டியூட்டி த லைபிரி பிசிங் தி லைஸ்ரம் ரோசிட்டா லைஸ்ரம் சரத்சந்திரா டியூட்டி ரூம் மேனேஜ்மெண்ட் லைபிரி பி மைபம் ஜனு சீமா அதோம்கி கோல் ஒக்ஜக்கி பி சில்கி ஜனம்பம் ஆகாஷ்வாணி இம்ஃபால் ஹவுசிக் பும்ஃபம் அசிதலான் தொக்சரி கீட் மலா தோரம் அசிகிதமக் அகோய்கி ஆர்ஜே வைகோம் சிங்கை ஆன்பதா குட்சினஜரே